அத்திக்காரம் பா அருவங்காஜலை ஓனும் வாஸ்லத்துவமந்தி வெனியங்குத்தி தம்பிளி ஆயே சுங்காய கட்டிண்டாத்வாலகி கட்டியங் பாருங்காவோ சாடியாலமான் தாயே